ஊர்ச்செடி யோக வித்யகுன் சாகில முருக்கி நேர்வகுனு சாகுடு முந்துக்கு தானி நேர்ச்சினோகமே. ஸ்ரீ கூச்சபட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காரு யாக்கமூரு. பிரேகுலு சுப்ரமை சலகு பீல்ச்சின வாயு ரத்த